0: சாரி இதெல்லாம் உயிர் நாட்டுகிறாங்க. வட்டி சாரி உயிர் நாட்டுகிறாங்க.
1: Ni la comedia di Giuseppe Andrea.